இந்திரான் இந்திர பாலான் பாருங்காலன் காலான் கால அனுபூதி அங்கு அபாய பங்கு காத்தம் ஏத்தையா பாரு குருங்கனு உதாரு முருங்கனு மரணா நிருப்பி காம் ஆ துத்து பரிச்சான் மிதுகரையா கண்டு ஆலிசிய கரமு ஆதிசிய தரமு சர்பா பரணிய அண்ணன் வாடிய சாத்திரீ சந்த்வ பிரசாத கோவிந்தே மூக்கந்தே உதாரே அபாரே ஹரியங் கரியங் தரதமே அகமே புஜாம்பரியார் சாந்த சத்ரஜக்கர கர்த்தா சத்ரஜக்கர ஹர்த்தா சத்ரஜக்கர தானே சத்ரஜக்கர ஜானே சத்ரஜக்கர வர்த்தி சத்ரஜக்கர பர்த்தி சத்ரஜக்கர பாலே சத்ரஜக்கர காலே சத்ரஜக்கர பாசே சத்ரஜக்கர வாசே சத்ரஜக்கர மாந்தே.